0: அப்பமா நிக்கோனா வீட்டுக்கு
1: வீட்டுக்கு
0: சேலம் பாருதே
1: நோ தாரியோ
0: ஓ மோது பாரு நோகாதே யா சேலம்
1: நீ
0: நக்கிடி தாமதியா தாமதியா.